0: சொன்னா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: பாலிவுட் பில்போர்ட்
3: ஏக நம்பர் துஜி கம்பர் ஹை தால ஷேகி ஷேகி ஹை.
4: Remember that song, Shaky by Sanju Rathod? Well, the singer has another hit song topping our charts on Bollywood Billboard. Tune in this Saturday between 1 and 3 p.m. to find out more.